0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: திருவிளையாடல் என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பக்தி பாடல்கள் வரிசையில் அடுத்து ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் டி எம் சுந்தரராஜன் குழுவினர். படம் ஸ்ரீ ராம பக்த ஹனுமான்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் திருவருட்செல்வர் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை. தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

6 நிமிடம். பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனீசை. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த குரல்கள் பிரியா சகோதரிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரைசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரி, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, நவராத்திரி இசை விழா, சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை இரண்டும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் தசரா வைபவம், தொடர்ந்து கமலாகர ராஜேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், ஜோதி காமத் அவர்களின் பாட்டு, ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், கிரண் ஆர் பாய் அவர்கள் மிருதங்கம்.

2:30 சேர்த்து வைத்த செல்வம். முத்தொள்ளாயிரம் உரை வழங்குபவர் ஜி செல்வம் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை. நிகழ்ச்சியில் டாக்டர் அம்ருதா சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஷ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் ஆன் இண்டியன் மொசைக், த டைம்லெஸ் டேல்ஸ் ஆஃப் ஆர் கே நாராயண், ஜிகிஷா கோயல் வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஆர் ராதிகா. மியூசிக்கல் டேலண்ட் எஸ் குஷால் வழங்கும் பாட்டு. ஃப்ளை எக்ஸ்ப்ளோர் ரிட்டர்ன் த இன்க்ரெடிபிள் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ஆத்யா மஸ்காரா வழங்கும் உரை. இவை நான்கும் பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் இன்றிரவு 7:10. 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம்.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆர்ட்ஸ் அவிரி டெல்லியிலிருந்து.
1: प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे.

0: And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Abhishek. The Asian Age, quoting Prime Minister Modi, says, India's cultural heritage, a bridge to world. The paper adds, Prime Minister cites global reach of cinema, cuisine, yoga. Rail insurance mandatory from October 27, says Supreme Court, reports the Pioneer. Rajnath Singh calls for open, inclusive, Indo-Pacific, deeper defence ties with ASEAN, writes the Statesman. Civic body, MCD, plans to reserve 250 parks for women with female guards across Delhi, states the Hindustan Times. And finally, in some football news, in the UEFA Champions League, Arsenal-Barcelona cruise, Atletico stumps United, reports the Hindu. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to launch five major development projects worth around 3,350 crore rupees in Ladakh today. Union Cabinet approves productivity-linked bonus of 78 days for over 11 lakh railway employees. Government forms committee to examine issues raised by sugarcane farmers and recommend appropriate measures. IMD forecasts heavy rain in Haryana, Punjab, Delhi, Kerala, Tamil Nadu and Puducherry today. And in men's cricket, West Indies beat India by 24 runs in the fourth T20 match to level series 2-2. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30, ஆகாஷ்வாணி சென்னை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையுடன். சில விளம்பரங்கள்.
4: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी.
5: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
6: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
7: என் ஸ்கூட்டர் பிக்அப் வேற லெவல்.
8: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்அப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: திரைகானம் ரசிக்கும் நேரம் இது. முதல் பாடல் சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியது. பாடலின் படம் சமுத்திரம்.

0: கட்டினால் சுயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ் 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20ல தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிலையத்தில் நேரம் 8:43, 15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையுடன் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். திரைகானத்தில் அடுத்த பாடல் கமல்ஹாசன் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலின் படம் விருமாண்டி.

0: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 years ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3-5 साल तक की कैद और जुर्माने की सजा है. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी.
3: 100.1 MHz FM கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் வசூல் ராஜா MBBS. இந்த படத்திலிருந்து KK ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது.

0: ஹே, ஏன் திவ்யா அழற?
1: அழல சந்தியா, சிஸ்டம் பாத்து பாத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்ல, அதுதான் கண்ணு எரிச்சல் ஆகி கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு.
0: அசையாம சிஸ்டம் பாத்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்த்தா அப்படிதான் ஆகும்.
1: இப்ப என்ன சந்தியா, வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றியா?
0: அப்படி சொல்லலடி, கூடுமான அளவுக்கு கண்களை நிறைய சிமிட்டணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நடை கொடுக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து கண்ணை சிமிட்டாம வேலை பாக்குறது மூலமா உங்க கண்கள் எவ்வளவு பாதிப்பு அடையுதுன்னு தெரியுமா? உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும், தலைவலி, உடம்பு வலி, தசைப்பிடிப்பு போன்ற பல பிரச்சனைகள் வரக்கூடும். கண்ணும் கருத்துமா வேலை பாக்குறதோட கண்களையும் கருத்துல வச்சு வேலை பாருங்கன்னு சொல்ல வரேன்.
2: நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவான பாடல் வருகிறது ஜெமினி திரைப்படத்திலிருந்து, ரேஷ்மி குரலில்.

0: மீண்டும் இணைவோம் 10:30 இதே அலைவரிசையில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00, ஆகாஷ்வாணி. நவராத்திரி இசை விழா. இன்று சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் பாஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என தொடங்கும் ஷியாமசாஸ்திரி கீர்த்தனை, நாட்டை ராகம் ஆதிதாளம் திஸ்ர நடை.

அடுத்து கமலாம்பிகாயை. காம்போஜி ராகம், கண்டஜாதி அடத்தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் நவாவரண கிருதி.

நேரம் 9:29 நவராத்திரி இசை விழா. இதில் சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். தொடர்ந்து மாத்தங்கி ராமப்ரியா ராகம், ரூபகத்தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருத்தி.

நிறைவாக பதா என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து ஜெய ஜெய துர்க்கே, துர்கா ராகம், ஆதித்தாளம், நாராயண தீர்த்தர் தரங்கம்.

0: நேரம் 10:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: விளம்பரங்கள்.
2: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
3: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
3: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: ACP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
5: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
0: 100.1 MHz FM गोल्ड அலைவரிசையில் சுகமான ராகங்கள். முதல் பாடல் ராஜாதிராஜா. இந்த படத்திலிருந்து மனு SP ஷைலஜா குரல்களில்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சாத்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
2: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் கரகாட்டக்காரன். பாடலை பாடியுள்ளவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிலையத்தில் நேரம் 10:42. 28 சுகுமான ராகங்களில் அடுத்த பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: ACP-NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
3: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, ஒன்லி கான்ஃபிடன்ஸ்.
3: E20 ஃபேக்ட்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: சுகுமான ராகங்களில் அடுத்து ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடலின் படம் இதய தாமரை.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் கிழக்கு கரை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.
1: I love, love, love, love, love, love, love, love.

சுகுமான ராகங்களின் நிறைவான பாடல் கேட்டோம். மனோ குரலில் பாடலின் படம் எங்க ஒரு பாட்டுக்காரன். மீண்டும் இணைவோம் 11:10 திரைகானம் நிகழ்ச்சியில்.

0: நேரம் 11:10, ஆகாஷ்வாணி சென்னை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: இணைந்து ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் தி லெஜெண்ட் திரைப்படத்திலிருந்து, ஜாவேத் அலி சந்தன பாலா கல்யாண் பாடிய பாடல். ஒலிக்க இருப்பது பத்து தல திரைப்படத்திலிருந்து, தீப்தி சுரேஷ், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், சத்யபிரகாஷ் குரல்களில்.

திரைகானத்தின் நிறைவான பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து நக்காஷ் அசீஸ் குரலில்.

0: சான்றாண்மைக்கு உரைகள் எதுவென்றால், தமக்கு சமமில்லாதவரிடத்து தோற்க நேரிட்டாலும் அதனையும் ஒத்துக்கொள்ளும் பெருந்தன்மையே ஆகும். குறள் எண் 986 அதிகாரம் சான்றாண்மை.
1: சால்விற்கு கட்டளையாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல்.
0: சான்றாண்மைக்கு உரைகள் எதுவென்றால், தமக்கு சமமில்லாதவரிடத்து தோற்க நேரிட்டாலும் அதனையும் ஒத்துக்கொள்ளும் பெருந்தன்மையே ஆகும். குறள் எண் 986 அதிகாரம் சான்றாண்மை.
2: வாழ்க்கை பாடமாய் நாம் கேட்டது குறள் அமுதம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். ஜோதி காமத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், கிரண் ஆர் பாய் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், முத்துள்ளாயிரம். உரை வழங்குபவர் ஜி செல்வம் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்று மாலை 5:00 அரங்கிசை, டாக்டர் அம்ருதா சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் அண்ட் இண்டியன் மொசைக், த டைம்லெஸ் டேல்ஸ் ஆஃப் ஆர் கே நாராயண், ஜிக்கிஷா கோயல் வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரி, சொல்பவர் ஆர் ராதிகா. மியூசிக்கல் டேலண்ட், எஸ் குஷால் வழங்கும் பாட்டு. ஃப்ளை, எக்ஸ்ப்ளோர், ரிட்டர்ன், த இன்க்ரெடிபிள் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ஆத்யா மஸ்காரா வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை, டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வ தர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். விளம்பரங்கள்.
3: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
4: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
5: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
6: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பாட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
7: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:54. ஆகாஷ்வாணி, மன்னிக்கவும், நேரம் 12:02. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. குரள் அமுதம் கேட்கலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 12:05. 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் காவிய கானங்கள் ஒலிக்கிறது. திரைகானத்தில் முதல் பாடல் கல்யாண பரிசு படத்திலிருந்து. பாடலை பாடியுள்ளவர் பி. சுசீலா.

0: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15 to 20 years ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 scientifically researched, tested and proven safe. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கானத்தின் அடுத்த பாடல் பி லீலா குரலில், பாடலின் படம் வஞ்சிக்கோட்டை வாலிபன்.

0: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
1: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
0: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
1: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: सुनती हो, कमाल ही हो गया.
3: क्या हो गया ऐसा?
2: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
3: ये कमाल कैसे हो गया?
2: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
3: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
2: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता

0: का अनुभव पाएं जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
1: 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கிறது சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த படத்திலிருந்து பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:16 நிமிடம் 40 நொடி.

0: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
1: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
0: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
1: E20 ஃபேக்ட்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உத்தமபுத்திரன் படத்திற்காக ஒலிப்பது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்.

0: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
1: ஓ, பாட வேண்டுமா?
2: வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புற.

சாரங்கதாரா படத்திற்காக ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் குரல்கள். நிறைவான பாடல் நாடோடி மன்னன் படத்திலிருந்து பி பானுமதி குரலில்.

மெல்லிசையின் நிறைவான பாடல் தமிழ் அழகன் இயற்றி ஏ பி கோமலா பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:55. 58 நொடி.

தொடர்வது மரிவேரிதி கெவரைய ராமா. பட்னம் சுப்பிரமணியர் கீர்த்தனை. ராகம் சண்முகப்பிரியா. ஆதிதாளம்.

இசைமலர் நிகழ்ச்சியில் இதுவரை ஜோதி காமத் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், கிரண் ஆர் பாய் அவர்கள் மிருதங்கம்.

0: பகல்லாயிரம். உரை வழங்குகிறார் ஜி செல்வம் அவர்கள்.
1: ஒரே ஒரு யானையை மட்டும் நாம் பார்த்து விடலாம். அது மனிதனை விட உயர்ந்த மாண்புள்ள யானை. கழிவிறக்கம் கொண்டு கண்களை மூடுகின்ற யானை, இரக்கத்தினாலே மூடுகின்ற யானை. அதனுடைய செயல் உள்ளத்தை தொடக்கூடியது. அதை இப்போது பார்ப்போம். இன்ப உணர்வுகளும் துன்ப உணர்வுகளும் மனிதனுக்கு மட்டுமா உரிமையானவை? காதல் உணர்வும் வீர உணர்வும் விலங்குகளுக்கும் சொந்தமானவை. அந்த விலங்குகள் கூட அதிர்ச்சிக்கும் ஆதங்கத்திற்கும் உட்படுவதுண்டு. அவை கூட பிற விலங்குகள் இன்ப துன்பங்களிலே திளைக்கிற பொழுது அவற்றை பார்த்து அவற்றிலே அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்பது உண்டு. மான உணர்வினாலே பாதிக்கப்பட்ட யானையை புலவர் சித்தரிக்கிறார். ஒரு போர்க்களம், அங்கே பாண்டிய மன்னனுக்கும் மாற்றான் ஒருவனுக்கும் போர் நடக்கின்றது, மாபெரும் போர். அந்த போர்க்களத்திலே வாட்கள் ஒன்றோடு ஒன்று மோதின, யானைகள் பிளிரின. ஓ என்ற அவல ஓசை எங்கெங்கும் எதிரொலித்த வண்ணமாக இருந்தது. பாண்டியனை சுமந்து வந்த பட்டத்து யானை பாய்ந்து பாய்ந்து போரிட்டது. பல பகைவர்களை தன்னுடைய கால்களினாலே இடறி மிதித்துக் கொன்றது. பாண்டிய மன்னனும் தன்னுடைய வாளினாலே எண்ணற்ற பகைவர்களை கொன்று குவித்தான். பகைவர்களை தன்னுடைய கொம்புகளினாலே குத்தியதனாலே யானையினுடைய இரண்டு கொம்புகளும் செவ்வண்ணம் தீட்டப்பெற்று இலங்கின. பாண்டிய மன்னன் வீர எக்களிப்பு செய்து சிரிக்கிறான். யானையும் அந்த சிரிப்புக்கு இணையாக புடவி பிளிரிற்று. மாலை வந்தது. மாற்றான் தோற்றான் என்ற செய்தியும் வந்தது. அவன் மாற்றான் மண்ணிலே விழுந்து கிடக்கிறான். கதிரவன் இப்போது தன்னுடைய செந்நிறம் காட்டியபடி மேலை வாயிலே இறங்கிக் கொண்டிருக்கிறான். போர்க்களம் இப்போது பூரண அமைதி கொண்டிருக்கிறது. பாண்டியன் காலார தம்முடைய படைத்தலைவர்களோடு நடக்கிறான். பக்கத்திலே பட்டத்து யானையும் ஏனைய யானைகளும் அசைந்து நடந்து வருகின்றன. தொலைவிலே இருந்து அவல ஓசை, பெண்கள் புலம்பி அழுகின்ற ஓசை காற்றிலே தவழ்ந்து வந்து இவனுக்கு கேட்டது. மற்றவர்களுக்கும் அது கேட்டது. பாண்டிய மன்னன் அப்படியே நின்று விட்டான். மற்றவரும் நின்று விட்டார்கள். யானைகளும் தம்முடைய நடையை தாழ்த்தி நின்று விட்டன. என்ன அங்கே நடக்கிறது? தீ எழுப்பப்பட்டிருக்கிறது. பெண்கள் பலர் தீயை சுற்றி நிற்கிறார்கள். இது ஏன் என்று பாண்டியன் வினா எழுப்புகிறான். பகைவர்களின் மனைவியர் தீயை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறந்த

தம் கணவன்மார்களோடு செல்வதற்காக இந்த பெண்களும் தீ மூழ்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று படைத்தலைவன் விடை பகிர்ந்தான். அப்படியா, இது என்ன கொடுமை என்று துக்கம் தொண்டையை அடைக்க அசோக சக்கரவர்த்தியாக அலறுகிறான் அந்த பாண்டியன். இன்னும் ஒரு செய்தி என்கிறான் படைத்தலைவன். சொல், என்ன அது என்று தலைகவிழ்த்தபடியே கேட்கிறான் மன்னன். எதிரிப்படைகளின் ஆணியானைகள் பல இன்று இறந்துவிட்டன. அவற்றின் பிரிவு துயரம் தாங்காது அவற்றுக்குரிய பெண் யானைகள் எல்லாம் இப்போது கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றன. கண்களிலே நீர்த்துளிகள் வரும்படியாக நீர் சோர அவை நின்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் இப்படி சற்று திரும்பி பாருங்கள் என்று கூறுகிறான் படைத்தலைவன். பாண்டியன் பக்கலில் திரும்பி பார்த்தான். பெண் யானை கூட்டத்தை கண்டான். உள்ளம் தளர்கிறது. கடிவிறக்கம் கொள்கிறான். தன்னுடைய போரினாலே பல பெண்கள் தீமுழுக வேண்டியிருப்பதை எண்ணி வெட்கப்படுகிறான். அந்த காட்சியை காண்பதற்கு கழிவிறக்கம் கொண்டு தன்னுடைய மேலாடையை கைகளிலே தாங்கி தன்னுடைய கண்களை புதைத்துக் கொண்டு வருந்துகிறான். இந்த காட்சியை பக்கத்திலே நின்ற பட்டத்து யானை பார்த்துவிட்டது. அதுவும் சற்று தன்னுடைய தலையை பாதி திருப்பி எட்டத்திலே பார்க்கிறது. எதிரிகளின் ஆண் யானைகளை பிரிந்த பெண் யானைகளை பார்க்கிறது. அவை கண்களிலே நீர் சோர நிற்பதை பார்த்து இதுவும் கழிவிறக்கம் கொள்கிறது. என்ன செய்கிறது? பாண்டியனை போன்று கண்களை மூட நினைக்கிறது. அவனுக்கு மேலாடை இருந்தது, உத்தரியம் இருந்தது. இந்த யானைக்கு அப்படி இல்லை. தன்னுடைய கண்களை புதைப்பதற்காக, மூடிக்கொள்வதற்காக தன்னுடைய நீண்ட துதிக்கையை தூக்கி வளைத்து அந்த கண்களை பொத்தி கொண்டது. இந்த ஒரு ஆண் யானை மட்டுமா இப்படி செய்தது? இல்லை, சுற்றி நின்ற எல்லா ஆண் யானைகளும் இதே போல செய்தன. அத்துணை யானைகளும் தம்முடைய துதிக்கைகளை தூக்கி கண்களை மறைத்து கொண்டன. மன்னனுடைய மனப்பாங்கை கண்ட அவனுடைய யானைகள் கூட பெருமிதமாக இந்த செயலை செய்து காட்டின. ஏனைய பெண்டிர் எரி மூழ்கக் கண்டு தன் தானையால் கண் புதைத்தான் தார் வழுதி. யானையெல்லாம் புல்லார் பிடி புலம்ப தாம் கண் புதைத்தனவே பல் வாயால் பட்ட களத்து. ஏனைய பெண்டிர் எரி மூழ்கக் கண்டு தன் தானையால் கண் புதைத்தான் தார் வழுதி. யானையெல்லாம் புல்லார் பிடி புலம்ப தாம் கண் புதைத்தனவே பல் வாயால் பட்ட களத்து. இனி சேர மன்னனுடைய செம்மாந்த வீரத்தை சிறப்பரிசித்திருக்கின்ற ஒரு காட்சியை காண்போம். சேரனுக்கு திரைகட்டாத மன்னர்களை அணி அணியாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சேர மன்னன் சற்று இரக்கம் கொண்டவன். அவன் பகைவரை திரை கட்டி வாழச் சொல்கிறான். சிலர் கற்றாமல் அவனுடைய வீரத்தை சோதிக்க வந்து நின்றார்கள். சேர மன்னன் தெருக்களம் புகுந்தால் எல்லாம் பொடி பொடியாகிவிடும். பகைவர்களை பூண்டறுத்து அடியோடு அடித்து ஒழித்து விடுவான். ஆகவே போர் செய்வதற்கு முன்னாலே அணி அணியாக நின்றிருக்கின்ற பகைவர்களுக்கு சேர மன்னனுடைய படைத்தலைவன் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். பகைவர்களே, ஒரு செய்தி தெரியுமா? எங்கள் சேர மன்னனுடைய வீரத்துக்கு அஞ்சி அவனுக்கு மரியாதை செலுத்துவது போலே தேவர்கள் கூட வானத்திலே ஒரு வில் எழுதுவார்கள், வண்ணத்திலே எழுதுவார்கள். அந்த வில் சின்னத்தை ஏழு வண்ணங்களிலே ஓவியமாக தீட்டிவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பார்கள். விண்ணையாள்கின்ற தேவர்களே, இந்த வண்ணம் ஏழு வண்ண வில்லை வானத்திலே இட்டு வாழாயிருக்கிறார்கள். நீர் என்னையா புரியல மன்னன்? எம்மாத்திரம், வண்ணப்பூக்கள் தொடுத்திருக்கின்ற வாடாத மாலை அணிந்த அந்த வானூரின் நிலைமையே இவ்வாறு இருக்கிறது என்றால் என்னமோ தெரியாமல் போருக்கு வந்து விட்டீரே. பாவம், பிடித்து போங்கள். ஒரு வழி சொல்லுகிறேன், என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னமோ தெரியாமல் வந்து விட்டீர்கள். திரை செலுத்தி விட்டு பிடித்து போங்கள். அது மட்டுமல்ல, படு திரை தந்து உய்மின். எங்களுடைய மதல் சுவரிலே வந்து நீங்கள் கூட அந்த வில் சின்னம் இருக்கிறதே, எங்களுடைய சேரனுடைய வில் சின்னம், அதை எழுதி விட்டு போங்கள், பிடித்து போங்கள். பல் யானை மன்னர் படுத்திரை தந்து உய்மின் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமின் வள் இதழ் வாடாத வானோரும் வானவன் வில் எழுதி வாழ்வார் பிசும்பு. எத்தகைய வீரத்தை புலவர் பாடுகிறார் பாருங்கள். புலவருடைய கற்பனை திறம் அடவடற்கரியது. உச்சியிலே நாம் காண்கின்றோமே அந்த தேவர்கள் எழுதியதாக சொல்லக்கூடிய ஏழு வண்ண வில், அந்த அளவிற்கு அந்த புலவருடைய கற்பனை எட்டி நிற்கின்றது. முத்தொள்ளாயிர புலவருடைய முத்தான பாடல்களிலே வீரச்சுவை விவரிக்கின்ற செய்திகளை பார்த்துவிட்டோம். சற்று காதல் செய்திகளையும்

இனி காணலாம். காதல் என்பது மெல்லிய நுண் உணர்வை கொண்டது. அந்த நுண் உணர்வினாலே தாக்குண்டவர்கள் உலகம் இருக்கிறதே அது தனி உலகம். அவர்களுடைய உலகமே உணர்ச்சி மயமான உலகம். உணர்விலே ஒப்பற்ற அந்த உணர்ச்சி உலகிலே வாழ்கின்றவர்கள் அவர்கள். அவர்களுடைய நினைப்பெல்லாம் தனிப்பட்டது. சில காட்சிகளை காண்போம். சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன், இந்த மூன்று பேரிடத்திலும் காதல் கொண்டு உடல்கின்ற பெண்களுடைய மனோநிலையை சில பாடல்கள் சித்தரிக்கும்படியாக தந்திருக்கிறார் இந்த புலவர். பாடிய பாடல்கள் இன்புறத்தக்கவை. காதல் உலகம் என்று குறிப்பிட்டோம். அந்த உலகத்திலே கதவு இருக்கிறதே, அந்த கதவு படுகின்ற பாடு பெரும்பாடாக இருக்கும். கதவு திறக்கப்படும், மூடப்படும், கதவு படுகின்ற பாடு பெரும்பாடாக இருக்கும். சேர மன்னன் அழகன், இயற்கையான அழகுடையவன். வீதியிலே அவன் உலா வருகிறான். அவனை காண்பதற்காக இளம்பெண் ஒருத்தி ஓடி வந்து கதவை திறந்து வைத்து சற்று எட்ட உள்ளேயே நின்று அவனை கண்ணார பார்க்கிறாள். இதை பார்த்து விட்டாள் அவளுடைய தாய். மெதுவாக வந்து கதவை ஓங்கி சாத்தி போய்விடுகிறாள். இளம்பெண் மறுபடியும் வந்து கதவை திறந்து வைத்து பழையபடி உள்ளே சற்று சென்று கண்களை வீதியிலே செலுத்துகிறாள். உலா வருகின்ற சேரனை பார்க்கின்றாள். தாய் மறுபடியும் இதை பார்த்து விட்டாள், கதவை சாத்துகிறாள். மறுபடியும் மறுபடியும் இதே கதை. கதவு சாத்தப்படுகிறது, திறக்கப்படுகிறது, சாத்தப்படுகிறது, திறக்கப்படுகிறது. மறுபடியும் மறுபடியும் இது நடக்கிறது. பாவம், கதவு என்ன செய்யும்? அதனுடைய குடுமி தேய்ந்து ஓய்ந்து போகிறது. தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேயத் திரிகின்ற குடுமியவே ஆய்மலர் வண்டுலா அம்கண்ணி வயமான் தேர்கோதையை கண்டு உலா அம் வீதி கதவு. காதலில் கதவு படுகின்ற பாடு கொஞ்ச நஞ்சம் அன்று. கலிங்கத்து பரணி புலவர் இதே காட்சியை அழகாக பாடுவார். இரவு முழுவதும் தம்முடைய காதலர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கதவை திறப்பார்கள் பெண்கள், வரவில்லை என்று கதவை மூடுவார்கள். இப்படி இரவு முழுவதும் இந்த நாடகம் நடக்கும். அவர் பாடுகிறார், வருவார் கொழுநர் என திறந்தும், வாரார் கொழுநர் என அடைத்தும், திருகும் குடுமி விடியளவும் தேயும் கபாடம் என்று அந்த செயம் கொண்டார் பாடுவார். இன்னொரு காட்சி, சோழ மன்னன் நீதிக்கு பெயர் பெற்றவன், நீதிவான் என்று பெயர் சூடியவன். நியாயத்திற்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டு, முறைமைக்கு ஒரு மன்னவன் என்று பெயர் எடுத்தவன். அவனை இளம்பெண் ஒரு தீ கடுகடுக்கிறாள். அவன் மீது குற்றமாக சாட்டுகிறாள். ஏன்? சோழன் முருகன் அழகு மிகுந்தவன். வீதியிலே ஒரு நாள் உலா வந்தான். வந்தவனை கண்டுவிட்டாள் இவள். இந்த அழகியினுடைய நலனையும் வந்தவன் கூடவே கொண்டு போய்விட்டான். அதுதான் விவகாரம். அவளுடைய மனமும் அந்த அழகோடு கூடவே போய்விட்டது. என்ன ஆகும்? அவள் மெலிந்தாள், கைகள் சோர்ந்தன. ஆகவே கைகளிலே அணிந்திருந்த வளையல்கள் நெகிழ்ந்து விழுவது போல் முன்னங்கைக்கு தளர்ந்து வந்து நின்று விட்டன. ஆகவே இவளுக்கு கோபம் வந்து விட்டுகிறது. அவன் மீது சினம் கொள்கிறாள். தன்னுடைய தோழியிடத்திலே அந்த சோழனை பற்றி குறை கூறுகிறாள். கேளடி தோழி, இந்த அக்கிரமத்தை கேள். என்னமோ முறைமை உடைய மன்னன் நியாயமானவன் என்று இவனை போய் எல்லோரும் சொல்லுகிறார்களே, இதுல என்னடி நியாயம் இருக்கிறது? என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து, என்னுடைய உடலை மெலிய வைத்து, என்னுடைய வலைகள் சோர நின்று விட்டானே, இவன் போய் எப்படி அடி முறைமுடையவனாவான்? என்னை மெலிய செய்து என்னை இப்படி இந்த கதிக்கு ஆளாக்கியவனுடைய நீதி எந்த வகையிலே சேர்ந்ததடி, சொல்லடி என்று கேட்கிறாள். அரை பறை யானை அலங்குதார் கிள்ளி முறை செய்யும் என்பரால் தொழி இறையிறந்த அம்கோல் அணிவளையே சொல்லாதோ. இந்த விவகாரத்தை இந்த வளையலே சொல்லிவிடுமே, அணி வளையோ சொல்லாதோ மற்றவன் செங்கோன்மை செல்கின்றவாறு. சாதாரண குடிமகள் ஒருத்தி மன்னன் சோழனை காதலித்தாலோ இல்லையோ, முத்துள்ளாயிர புலவர் பெண்ணாக நின்று செம்பியனை காதலித்து தன்னுடைய ஆற்றாமையை இப்படி அழகுபடுத்துகின்றார் என்றுதான் கூற தோன்றுகிறது. நாமும் அதை பார்த்து வியக்கிறோம். வேறு ஒரு காட்சி, சோழன் மீது காதல் கொண்ட பெண்ணை அவனுடைய தாய் கண்டிக்கிறாள். இளம்பெண்ணுக்கு கோபம் வருகிறது. என்ன விவகாரம்? இந்த பெண் ஒரு 10 வயது சிறுமியாக இருந்த பொழுது தெருவிலே அந்த சோழன் உலா வந்தான், அழகாக இருந்தான். இந்த பெண்ணுக்கு விவகாரமே தெரியாது என்று நினைத்து கொண்டு, காதல் உணர்வே கிடையாது என்று நினைத்து கொண்டு அந்த தாய், ஏண்டி இந்த சோழனை மணந்து கொள்கிறாயா, அழகாக இருக்கிறான் என்று ஒரு வார்த்தை அப்போது சொல்லிவிட்டாள். அதை காதலை வாங்கி கொண்டு அப்போது அந்த பெண் விட்டுவிட்டாள். 8 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இப்பொழுது

அவளுக்கு 18 வயது. என்ன நடக்கிறது? அதை பார்க்க வருகிறாள். ஆனால் அந்த தாய் கண்டிக்கிறாள். இப்போது சொல்லுகிறாள், அந்த பெண், என்னடி சின்ன வயதிலே குதலை பருவத்திலே இந்த கோழி கோருக்கிறானே அரசன், அவனை வதுவை பெறுக திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டுவிட்டு இப்போது வயதாகிவிட்ட பிறகு என்னை பார்த்து கண்டிக்கிறாளே, என்னடி நியாயம் என்று சொல்லும்படியாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். குதலை பருவத்தே கோழிக்கோ மானை, வதுவை பெறுக என்றாள் அன்னை. அது போய் விளைந்தவா என்று வியன்காணல் வெண்தேர் துளங்க நீர் மாமரொட்டி என்று. இன்னொரு இளம்பெண் தன்னுடைய ஆற்றாமையை தன்னுடைய தாயை ஏசுவதன் மூலமாக புலப்படுத்துகிறாள். அழகிய மன்னன் மாறனை பார்க்க புறப்பட்ட அந்த ஆரணங்கை தாய் தடுக்காமல் இருப்பாளா? தடுக்கிறாள். ஆனால் இவளுக்கோ கோபம் கூப்பளிக்கிறது. தோழியை கூப்பிடுகிறாள். அவள்தானே பக்கத்தில் இருக்கக்கூடியவள். அவளிடத்தில் தானே தம்முடைய ஆற்றாமையை சொல்ல முடியும். சொல்லுகிறாள், ஏண்டி என்னுடைய அன்னைக்கு புத்தி கெட்டு விட்டதா ஒன்று கேட்கிறேன். அவள் இளமையானவளாக எப்போதும் இருந்ததில்லையா? திடீரென்றா கிழவியாகிவிட்டாள். சின்னவளாக அவள் இருந்த பொழுது, நம்முடைய அம்மா இருந்த பொழுது அழகு மிக்க ஆணை பார்த்ததே கிடையாதா? உணர்வு கொண்டதே கிடையாதா? படசை மறந்து விட்டாளா? ஏண்டி இப்படி அம்மை திடீரென்று முதுமைப்பத்து விட்டாளா என்று கேட்கிறாள். இளையவளாக இருந்துதானே முதுமை கொண்டிருப்பாள் என்று கேட்கிறாள். வளையவாய் நின்தோள் வார்கனாய், அன்னை நம்முடைய தாய் இளையளாய் மூத்திலள் கொள்ளோ, சொல்லடி நம்மை போல் இளமை கொள்ளாமல் இளமைக்குரிய காதல் உணர்வுகளை பெறாமல் திடீரென்றா கிழவியாகிவிட்டாள். முத்தொள்ளாயிர பாடல்களிலே காதலுக்கும் வீரத்துக்கும் நிறைய இடம் உண்டு என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த காதலும் வீரமும் புகுந்து புகுந்து சளைக்காமல் இங்கே பாடல்களிலே விளையாடுவதை பார்க்கிறோம். மூவேந்தர்களையும் ஒன்றுபடுத்த முனைந்த இந்த புலவர் மூவர் மீதும் அழகிய பாடல்களை பாடி அவர்களை சிறப்பித்தவர். காதல் உணர்வையும் வீர உணர்வையும் விழுமிய சிறப்போடு பாடியவர். என்ன காரணத்தினாலோ 2700 பாடல்களிலே இன்று நமக்கு 100 சுச்ச பாடல்களே கிடைத்திருக்கின்றன. ராவ் பகதூர் ராகவையங்கார், ரசிகமணி டி கே சிதம்பரநாதன் முதலியார், பேராசிரியர் நா சேதுரகநாதன் போன்றோர் இந்த பாடல்கள் ஈர்க்கப்பட்டவர்கள். அவர்களை ஈர்த்த இந்த பாடல்கள் அவர்களுடைய கை வண்ணத்தினாலே அழகான விளக்கங்களை கொண்டு இன்று தமிழ் உலகத்திலே ஈடு இணையில்லாமல் பீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பாடல், காதலித்த பெண் ஒருத்தி தான் மேற்கொண்ட காதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மிகுந்த கவலைப்படுகிறாள். ஆனால் ஓர் ஐயம் ஏற்படுகிறது. என்ன ஐயம்? நேற்று உலா வந்தான் அரசன். அவனை இவள் பார்த்தாள், மனத்தை பறிகொடுத்து விட்டாள். நேற்றைய சந்திப்பில் அவன் அவளை பார்த்ததாக தெரியவில்லை, பார்த்து தன்னுடைய கருத்தை சொன்னதாக தெரியவில்லை. அவன் போய்விட்டான். இது ஒருதலை காமமாக ஆகிவிடுமோ என்று இப்போது அவளுக்கு ஐயம் ஏற்பட்டுவிட்டது, அச்சமும் ஏற்படுகிறது. மறுநாள் உலா வரப்போகிறான். 3 நாள் உலா வர வேண்டிய காலம். 2வது நாள் வந்து ஒருவேளை தன்னுடைய கருத்தை தெரிவிப்பானோ? அப்படி தெரிவிக்கும் வரை எனக்கு இருப்பு கொள்ளாதே, என்ன செய்வது என்று நினைக்கிறாள். அவன் தன்னை விரும்புகிறானா இல்லையா என்பதை உடனே தெரிந்து கொள்ள அவள் துடிக்கிறாள், ஆசைப்படுகிறாள். என்ன செய்கிறாள்? ஒரு வழி கிடைக்கிறது. அது ஒரு கண்மூடித்தனமான வழி என்று வைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை, அந்த வழிதான் கிடைக்கிறது. கூடல் இழைத்து பார்த்து விடுவோம் என்று முடிவு செய்கிறாள். மணல் வெளியே நாடுகிறாள். குவியலாக மணல் இருக்கிறது, போய் உட்கார்கிறாள். கண்களை மூடிக்கொள்ளுகிறாள். கையை எடுத்துக்கொண்டு போய் மணலிலே விரலை வைத்து விரலினாலே கோடு போடுகிறாள். அவள் கண்களை மூடிக்கொண்டு சுழிக்கிறாள். சுழிக்கின்ற சுழிகள் 2-2 வரையப்பட்டு 2 ஒன்று சேர வேண்டும். கூடல் சேர்ந்தால் அவன் தன்னை விரும்புகிறான் என்பதாக இவள் முடிவு செய்து கொள்வாள். இந்த 2 ஒன்று சேர்ந்து வந்தால்தான் நாமும் மாறனோடு கூடுவோம் என்கின்ற நிலவு ஏற்படும். இல்லை என்றால் கூடாமல் வாட வேண்டி வரும் என்று கண்ணை மூடிக்கொண்டே கைகளை சுற்றி கொண்டே இருக்கிறாள். வேதமிதான். ஆனால் காதலாயிற்றே, காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்லுவார்கள். கண்களை அதற்காக இவள் மூடிக்கொள்கிறாள். மணலுக்குள்ளே கையை விட்டு இரட்டை விரலை பதிய வைத்து மணலிலே சுழி கூட வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டே சுற்றுகிறாள். ஏதோ ஒரு நம்பிக்கை தொடங்கிவிட்டாள். மணலில்தான் இப்போது இதை முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது. போடுகிறாள். கூடல் பெருமானை, கூடலார் கோமானை, கூட பெறுவேனேல்

0: கூடு என்று கூடல் இழைப்பாள் போல் காட்டி இழையாது இருக்கும் பிழைப்பில் பிழைப்பாக்கறிந்து நான்மாடக் கூடலுக்கு தலைவனான பாண்டியனை தான் போடுகின்ற அந்த கோட்டு வளையத்துக்குள்ளே ஒன்ற வைக்க முடியும் என்பது அவளுடைய நம்பிக்கை. அது கூடாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற கவலையோடு கூடல் இழைக்கிறாளாம். காதல் உள்ளம் இங்கே அழகாக சித்தரிக்கப்படுகிறது. தமிழகத்தின் பெருமைக்குரிய இந்த பாடல்கள் எல்லாமே தேன்தான், இனிமையானவைதான், மனத்துக்கு மகிழ்ச்சி ஊட்ட வல்லவைதான். கடைசியாக ஒரு காதல் பாடலோடு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். இந்த பாடல் சற்று வேடிக்கையான பாடல். இங்கே பாடு பொருளாக வேறு ஒன்றை ஊமையாக்க காட்டுகிறார் புலவர். பழக்கம் போல் இங்கே காதலுக்கு ஆட்பட்டவள், அவதிப்படுகின்றவள் இளம்பெண். அந்த இளம்பெண் பாண்டியனை கண்களினாலே கண்டுவிட்டாள். கண்கள் செய்த குற்றத்துக்காக யார் தண்டனை பெறுவது? யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள்தான் தண்டனை பெற வேண்டும். கண்கள் செய்த குற்றத்துக்கு கண்களே தண்டனை பெற வேண்டும். ஆனால் யார் தண்டனை பெற்றது? கூப்பிடுகிறாள் தோழியை, பாரடி இது என்ன நியாயம்? நேற்று பாண்டியன் பவனி வந்தான். வருகிற பொழுது என்னுடைய கண்கள் அவனுடைய அழகை அளந்து விட்டன. ஆனால் என்ன ஆயிற்று தெரியுமா? பார்த்ததோ கண்கள், இப்போது தண்டனை பெறுவது என்னுடைய தோள்கள். அடி, என்னுடைய தோள்கள் அவை பசலை பெற்று வாட்டமுற்று இருக்கின்றன. இது என்ன கொடுமை பார்த்தாயா? இது எப்படி இருக்கிறது என்றால் கேளடி, கொல்லையிலே உழுந்து போட்டார்கள். போட்டு அது விளைந்து நன்றாக முற்றிற்று. விளைந்து பின்னாலே அதனை உழுதார்கள். உழுத பிறகு பறித்தார்கள். அந்த உழுத உளைச்சலிலே புல் முளைந்திருக்கிறது. அங்கே உழுந்து இல்லை, புல் மட்டும் இருக்கிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? பகல் நேரத்திலே கன்றுகள் போய் அந்த புல்லை மேய்கின்றன, மேய்ந்து ஓடிவிடுகின்றன. இதை யாரும் போய் கவனிக்கவில்லை அடி. ஆனால் இரவிலே பாவம் ஒரு கழுதை அங்கே போய் அந்த புல்லை மேய்ந்து விடுகிறது. இதை போய் அந்த தோட்டக்காரன் பார்த்து விட்டான். பார்த்தவன் சும்மா விடுவானா? கழுதையை பிடித்து கொண்டு வருகிறான். பிடித்து வந்து அநியாயத்தை பாரடி, அந்த கழுதையினுடைய காதுகளை அறிந்து தண்டித்து விடுகிறான். இது என்னடி நியாயம்? குற்றம் செய்தது கன்று, தண்டனை பெறுவது கழுதை. இப்படி இருக்கிறதடி. என்னுடைய கண்கள் அந்த அரசனை பார்த்து மகிழ்ந்தன. ஆனால் பெற்ற நோயோ உடல் வளத்திலே தோள்களெல்லாம் துவண்டு பசப்புற்று துன்பத்தை பெறுகின்றன. இந்த நியாயத்துக்கு அளவே இல்லையா என்று பாடுகின்ற பாடல் அந்த செய்தி. உழுத உழுத்தம் செய் ஊர்கன்று மேய. அங்கே இருக்கின்ற அந்த புல்லை, பாத்தியிலே விளைந்திருக்கின்ற புல்லை ஊர்கன்று மேய என்ன ஆயிற்று? கழுதை செவி அறிந்தற்றால். அந்த உணர்வை நாம் இங்கே எண்ணி மகிழ வேண்டும். தண்டனை பெறுவது இந்த கழுதை செவி அறிந்தற்றால். மறுநாள் பிடித்து அடையாளத்திற்காக அந்த தோட்டக்காரன் காதுகளை அறிந்து விடுகிறான் கத்தியை கொண்டு. ஊர்கன்று மேய கழுதை செவி அறிந்தற்றால். பாரடி, என்னுடைய கதையை கேள். ஓமையை சொன்னேன், ஓமானத்துக்கு வா. வழுதியை அந்த பாண்டியனை கண்ட நம் கண்கள், பார்த்த என்னுடைய கண்கள் ஒளியோடு பார்த்தன. இருப்ப அதே ஒளியோடு இருப்ப பெரும் பனைத்தோள் என்னுடைய மூங்கலை போன்ற விசாலமான தோள்கள் கொண்டன மண்ணோ பசப்பு. பொன்னிறத்தை பெற்று பசப்பினாலே உடல்கின்றன. இது என்ன கொடுமை? உழுத உழுத்தம் செய் ஊர்கன்று மேய கழுதை செவி அறிந்தற்றால். வழுதியை கண்ட நம் கண்கள் இருப்ப பெரும் பனைத்தோள் கொண்டன மண்ணோ பசப்பு. கற்பனையிலே விஞ்சி நம்மையெல்லாம் கழிப்புற செய்த முத்தொள்ளாயிரமாக்கின்ற அந்த கவிஞருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழுக்கு அமுது என்ற பெயரை அன்றே இந்த கவிதை நயத்தினாலும் கற்பனை வளத்தினாலும் ஓங்கச் செய்த முத்தொள்ளாயிர கவிஞன் முத்தமிழ் வேந்தன். பலாச்சுளையாகவும் இனிக்கும் மாங்கனியாகவும் சுவைக்கும் மலைவாழையாகவும் இந்த முத்தொள்ளாயிரத்தை படைத்திருக்கிறான். படைத்து நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான். நம்முடைய நெஞ்சை தொட்டிருக்கிறான். அதற்காக நாம் அவனுக்கு நம்முடைய நெஞ்சை தருவோம்.
1: இதுவரை முத்தொள்ளாயிரம் உரை வழங்கினார் ஜி செல்வம் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாலாட்டு படத்திற்காக மனோ மின்மினி பாடியிருப்பது.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 3:22. நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். ஒலிக்கும் அடுத்த பாடல் ரோஜா மலரே படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

0: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸ் E20 தான் ரன் ஆகுது.
1: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
0: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 3:34. முழிக்கும் அடுத்த பாடல் திருமூர்த்தி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.
2: சிறுவாணி தண்ணிய போல் சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் பொன்னுமணி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்கவிருப்பது தேநீர் நேரம். ஜெயச்சந்திரன் சுமந்தா குரல்களில் ஒலிக்கிறது என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படப்பாடல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் அம்ருதா சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். ஸ்ரீ மகா கணபதி ரவத்துமாம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் கௌளை மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் அம்ருதா சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து சக்கினி ராஜ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கரகர பிரியா ராகம், ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் அமிர்தா சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நாளைய அரங்கிசையில் பாவனா ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், வி பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. தொடரும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார். प्रधानमंत्री नरेंद्र मोदी ने जापान

0: இந்த அலைவரிசையில் இனி வரையறுக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், அன் இண்டியன் மொசைக், தி டைம்லெஸ் டேல் ஆஃப் ஆர் கே நாராயண், ஜிகிஷா கோயல் வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஆர் ராதிகா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் குஷால் வழங்கும் பாட்டு ஃப்ளை எக்ஸ்ப்ளோர் ரிட்டர்ன், தி இன்கிரெடிபிள் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், ஆத்யா மஸ்காரா வழங்கும் உரை ஆகியன. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைடு, 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகாணம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஹீராபாய் பரோடேகர் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து இக்பால் பானோ அவர்கள் வழங்கியுள்ள கசல் கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், திருப்புலிவனம் இ உத்தரகுமரன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும், மேடவாக்கம் ஆர் குமரவேல் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவேறு செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 9:00 அரங்க இசை நிகழ்ச்சியில் நவராத்திரி இசை விழா, விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி சஞ்சீவ் அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் தசரா வைபவம் மதுவந்தி மகிழா மண்டலி வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதல் பகுதி கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் வி சங்கரி சதீஷ் பரத்வாஜ் அவர்களின் பாட்டு இடம்பெறும், ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், நவராத்திரி பிரசாதாலு பிரமுக்கியதா நிகழ்ச்சி கேட்கலாம். 4:10 திணீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, மாலை 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் என் எஸ் அக்ஷயலட்சுமி வழங்கும் வீணை இசை, தொடர்ந்து கே ஸ்வேதா சரண் வழங்கும் பாட்டு, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதவம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகாணம். இதுவரை எமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலை வரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி விஸ்லேஷண்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி கே காரியக்ரம் விஸ்லேஷண் மே ஆப்கா ஹார்திக் ஸ்வாகத், மே ஹூ முனீஷ் சர்மா. किसी भी देश की आर्थिक प्रगति में विनिर्माण यानी मैन्युफैक्चरिंग की भूमिका महत्वपूर्ण होती है. उद्योगों का विकास न केवल उत्पादन बढ़ाता है बल्कि रोजगार के अवसर पैदा करने, निवेश आकर्षित करने और देश की आपूर्ति श्रृंखला को मजबूत बनाने में भी मदद करता है. लेकिन किसी उद्योग को स्थापित करने के लिए केवल जमीन उपलब्ध होना ही पर्याप्त नहीं है. बिजली, पानी, सड़क परिवहन, भंडारण, पर्यावरण संबंधी सुविधाओं और समय पर मंजूरी जैसी व्यवस्थाएं भी तो जरूरी हैं. यदि इन सुविधाओं को तैयार करने में अधिक समय लगे तो उद्योगों की स्थापना और उत्पादन शुरू होने में देरी हो सकती है. और इन्हीं जरूरतों को ध्यान में रखते हुए केंद्र सरकार ने भारत औद्योगिक विकास योजना यानी भव्य की शुरुआत की है. 33,660 करोड़ रुपए के कुल परिव्यय वाली इस योजना का उद्देश्य देश भर में 100 प्लग एंड प्ले औद्योगिक पार्क विकसित करना है. और आज के विश्लेषण में हम समझेंगे कि भव्य योजना क्या है, इसकी प्रमुख विशेषताएं क्या हैं, भारत के औद्योगिक विकास की रणनीति किस तरह बदल रही है और ये योजना

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் ஆசிய அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சிறுமி யாஷினி குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, அஞ்சல் துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்திய விழிப்புணர்வு குறித்து எமது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. ஆசிய அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் 11 வயது சிறுமி யாஷினி. இதுகுறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் சிறிய வயதிலும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் திருப்பத்தூரை சேர்ந்த 11 வயது சிறுமி யாக்ஷினி. பொம்மைகளுடன் விளையாட வேண்டிய வயதில் தனது திறமையையும் உழைப்பையும் ஆயுதமாக கொண்டு ஆசிய அளவில் ரஷ்யாவில் நடைபெற்ற 2026 20வது ஆசிய பள்ளிகள் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற்று 2 தங்கப்பதக்கங்கள் 2 வெள்ளிப்பதக்கங்கள் பெற்று இந்தியாவின் பெருமையை உயர்த்தியிருக்கிறார். சிறுமி யாக்ஷினி வென்றது வெறும் பதக்கங்கள் மட்டுமல்ல, அவரது கனவுகளுக்கும் பெற்றோரின் நம்பிக்கைக்கும் பயிற்சியாளரின் உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி என்றால் அது மிகையல்ல. ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணமாக பல மணி நேர பயிற்சியும் சவால்களை எதிர்கொள்ளும் மன வலிமையும் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளும் பக்குவமும் இருக்கின்றன. இளம் வயதிலேயே ஆசிய அளவிலான போட்டிகளில் சாதித்திருப்பது

0: இளம் வீரர்களின் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது. மிதிவண்டி கடையில் பணிபுரியும் தன் தந்தையின் பொருளாதார சுமையை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் உதவினால் மிகுந்த கவனம் செலுத்தி மேலும் அதிக அளவிலான பதக்கங்களை இந்தியாவிற்கு பெற்றுத்தர இயலும் என தெரிவிக்கிறார் சிறுமி யாக்ஷினி.
1: இப்போ நான் 3 இயர்ஸாக செஸ் விளையாடிட்டு இருக்கேன். ரீசெண்டாக ரஷ்யா போயிட்டு நான் 2 கோல்டு மெடல்ஸ் 2 சில்வர் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ரேப்பிட்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்ட்லேயும் பிட்ஸ்லேயும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து சைக்கிள் கடையில் தான் வேலை செய்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் எனக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் இந்தியா ப்ரெசென்ட் பண்ணி நிறைய மெடல் வாங்குவேன். எங்கஸ்ட்ல டபிள்யூஎம் டபிள்யூஜிஎம் வாங்குறது தான் என்னோட எய்ம்.
0: பெண் குழந்தைகளுக்கு தேவையான வாய்ப்புகளையும் ஊக்கத்தையும் வழங்கினால் அவர்கள் குடும்பத்தின் பெருமையாக மட்டுமல்ல நாட்டின் பெருமையாகவும் உயர்வார்கள். 11 வயதில் தங்கம் வென்ற இந்த சிறுமியின் வெற்றி மேலும் பல குழந்தைகளின் கனவுகளுக்கு சிறகுகளாக அமைந்து சர்வதேச அரங்கில் இந்தியாவின் வெற்றி கொடி மேன்மேலும் உயரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.
2: தேசிய அஞ்சலக வார விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அஞ்சல் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி குறித்து எமது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: பல தலைமுறைகளாக குடும்பங்களை இணைப்பதிலும் நாட்டின் வணிக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதிலும் அஞ்சல் துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. கால மாற்றத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டுள்ள இத்துறை தற்போது 24 மணி நேரத்திற்குள் அதிவிரைவு சேவை, ஸ்பீட் போஸ்ட், உலகளாவிய பார்சல் சேவை போன்ற நவீன வசதிகளை வழங்கி வருகிறது. மேலும் ஆதார் திருத்தம் மற்றும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல சேவைகளும் அஞ்சலகங்கள் மூலம் திறம்பட வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது நாடு முழுவதும் தேசிய அஞ்சல் வாரம் உற்சாகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அஞ்சலக அதிகாரி திரு மோகன் அலுவலகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து தனியார் பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பெருகி வரும் நவீன டிஜிட்டல் யுகத்தில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக கடிதம் எழுதி மாணவ மாணவியர் உற்சாகமாக தபால் பெட்டிக்குள் தங்கள் கடிதங்களை போட்டனர். பொதுமக்களிடையே அஞ்சல் துறையின் நவீன சேவைகள் குறித்து முழுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மக்கள் மத்தியில் துறையின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துவதுமே இந்த அஞ்சல் வார விழாவின் முக்கிய நோக்கம் என அலுவலர்கள் தெரிவித்தனர்.
4: என் பெயர் மோகன். நான் அம்பத்தூர் அஞ்சலகத்தில் தலைமை அஞ்சலக அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறேன். போஸ்டல் வீக் சார்பாக இங்கு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியிலே குழந்தைகளுக்கு அஞ்சலகத்தில் என்னென்ன பணியாற்றுகிறோம், இன்றைய டிஜிட்டல் உலகில் என்னென்ன சேவைகளை மக்களுக்கு அளிக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தணும். அதாவது ஆதார சேவை முக்கியமாக அஞ்சல் துறையிலே நல்ல முறையில் பயன்படுத்தி வந்திருக்கும். ஸ்பீட் போஸ்ட், அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி 24 மணி நேரத்திற்குள்ள டெலிவரி பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளோம். ஸ்பீட் போஸ்ட், ஸ்பீட் பார்சல் போன்ற சேவைகளும் துரிதமாக செயல்படுத்தி வந்திருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு பார்சல் சர்வீஸ் வந்து உலகம் முழுவதும் செயல்படுத்தி வந்திருக்கோம். அஞ்சல் துறையை வந்து குக்கிராமங்கள் வரையில் நம்ம வந்து சேவையை செய்து கொண்டுகிறோம் என்பதையும் இந்த கடிதத்தின் மூலமாக மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுகிறார் என்பதையும் இந்த பள்ளி மாணவர்கள் எடுத்து கூறினோம். சேமிப்புகளை பொறுத்தப்படனா செல்வ மகள் திட்டம், செல்வ மகன் திட்டம், வயதானவர்களுக்காக சீனியர் சிட்டிசன் திட்டம், பிக்ஸ்டு டெபாசிட் போன்ற பல வகையான ஸ்கீம்களை நாங்கள் வந்து செயல்படுத்தி மாணவர்களுக்காகவே கொண்டுவரப்பட்ட PPF SSC அக்கௌண்ட் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் வந்து மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி எடுத்துக்கொள்கிறோம்.
3: தாய் மண்ணிற்கு கடிதம் எழுதிய தங்கள் அனுபவங்களை மாணவ மாணவியர் பகிர்ந்து கொண்டனர்.
5: வணக்கம், என் பேரு வந்து யுவன் அகிலேஷ். நான் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு லெட்டர் நானே என்னன்னே தெரியாது, எனக்கே என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் இந்த லெட்டர் எழுதுவேன்.
6: வணக்கம், என் பெயர் சி கீதாஷி. 10ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு தந்த அஞ்சல் துறைக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம லெட்டர் எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லல, நம்மளோட எண்ணத்தையும் வெளிப்படுத்துறோம். அப்பெல்லாம் நம்ம வந்து இமெயில், வாட்ஸ்அப் அது வழியா தான் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிறோம். அது எப்பவுமே இருக்குமானா கண்டிப்பா இல்ல. ஆனா நம்ம கையால எழுதுற லெட்டர் வந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நன்றி.
7: வணக்கம். இந்திய அஞ்சல் துறை சார்பாக அக்டோபர் 9 முதல் 15 வரை கொண்டாடப்படும் அஞ்சல் விழிப்புணர்வு வாரத்தில் இன்று அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் அமைந்துள்ள பள்ளியில் மாணவர்களுக்கான கடிதம் எழுதும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் எண்ணங்களை, கருத்துக்களை கடிதமாக வடிவமைத்துள்ளனர். இன்றைய டிஜிட்டல் உலகில் மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, சமூக வலைதளம் போன்ற பல்வேறு துறைகளால் தகவல் தொடர்பு துறை வளர்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக கடிதம்

0: எழுதுதல் போன்ற பழக்கங்கள் நம்மை விட்டு மறந்து மறைந்தே போய்விட்டது. இதை மாணவர்களிடையே ஊக்கப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கடிதம் எழுதும் தலைப்பு கொடுக்கப்பட்டு, இந்த பூமி நமக்கு நீர், காற்று, உணவு, இயற்கை வளங்கள் ஆகிய அனைத்தும் தருகின்றது. அந்த பூமிக்கு மாணவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள், இயற்கை வளங்களை எவ்வாறு பாதுகாப்பது போன்ற எண்ணங்களை வண்ணங்களாக வடிவமைத்து மாணவர்கள் இன்றைய தினம் தங்கள் கருத்துக்களை கடிதமாக எழுதி நமது தமிழ்நாடு வட்டார அஞ்சல் துறை தலைவருக்கு அதை கடிதமாக எழுதி இன்றைய தினம் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அஞ்சல் பெட்டியில் மாணவர்கள் தங்கள் கடிதங்களை செலுத்தி அவர்கள் அஞ்சல் துறையின் செயல்பாடுகளையும் பயன்பாட்டினையும் நேரடியாக அனுபவித்து அதன் அனுபவங்களை தெரிந்து கொண்டனர். இந்த அனுபவத்தை வழங்கிய இந்திய அஞ்சல் துறைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடிதம் எழுதுவோம், கருத்துக்களை பகிர்வோம், தாய் பூமியை காப்போம். நன்றி, வணக்கம்.
1: காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஓர் கருவி செய்வோம் என்ற பாரதியின் கூற்றை மெய்யாக்கும் விதமாக அஞ்சல் துறை செயல்பட்டு வருகிறது. வெறும் கடித போக்குவரத்தை தாண்டி மக்களின் நம்பிக்கையையும் சேவை மனப்பான்மையுடனும் இந்திய அஞ்சல் துறை ஒரு அரணாக விளங்குகிறது.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மகளிரின் பங்களிப்போடு வேளாண் துறையில் பெரும் முன்னேற்றங்களை அடையும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் சரியான நேரத்தில் கிடைப்பதை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கம் உறுதி செய்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றும் அதற்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான கல்வி, சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் அதிகாரம் அளித்தல் மூலமே மகளிருக்கான முழுமையான முன்னேற்றம் உறுதி செய்யப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:38. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதலில் அடிமைப்பெண் படத்திற்காக பி. சுசீலா எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல்.

தரிசனம் படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா. டிஎம் சௌந்தரராஜன் எல்லா ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

நேரம் 11:51 25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்த பாடல் மாலதி படத்திலிருந்து குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: கனி எனும் இதை தருவது அதிலே முத்து பந்து மோக சின்னம் பார்த்ததுண்டு.
1: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரமான ரோஜாவே, அதிகாரி, சின்னத்தம்பி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஈரமான ரோஜாவே படத்திலிருந்து பாடல்கள்.

மாணவன்னா இரு கண்களில் வேதம் ஏன், நானும் மாணவன்தான். நாம் கற்றது கையளவு அல்லாதது கடலளவு, வாழ்க்கை என்பதும்

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில்

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை 100க்கு 100, உத்தரவின்றி உள்ளே வா, தேனும் பாலும், வெகுளிப்பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.

0: இரவு நேர இன்னிசை மழையாக உலாவர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை, ரோஜா கூட்டம் மற்றும் ராஜா ஆகிய திரைப்படங்களை தர காத்திருக்கிறது பாடல்களாக. முதல் பாடல் ஸ்ரீனிவாஸ் குரலில், இதோ.
1: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ,

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:17. அடுத்த கானம் கார்த்திக் குரலில்.

2:23. இனிமையான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த கானம் பரத்வாஜ் இசையமைத்து பாடியது.

ராகமாய் தாழமாய் ஏழுசை கீதமாய் உலா வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:29.

சுகமான கானங்களால் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 2:34. அடுத்த கானம் திப்புவின் குரலில்.

நேரம் 2:40. இதுவரை மலர்ந்தது ரோஜா கூட்டம். அடுத்ததாக கார்த்திக் மற்றும் கிருஷ்ணராஜ் ஆகியோர் குழுவினரோடு பாடிய பாடல் வருகிறது. இது ராஜா.

நேரம் 2:45. இரவை அழகாக்கி கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை தனது கானங்களால். அடுத்து வர இருக்கும் கானம் கார்த்திக் மற்றும் குழுவினர் குரல்களில்.

மனம் கவர்ந்த கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:49.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேடவாக்கம் ஆர் குமரவேல் அவர்கள் தவில். முதலில் நாத தனுமனுஷம் எனத் தொடங்கும் பாடல், சித்தரஞ்சனி ராகம், ஆதித்தாழம், தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக பகுதாரி ராகத்தில் அமைந்த சதானந்த தாண்டவம் எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம் அச்சுததாசர் பாடல்.

நிறைவாக சாருகேசி ராகத்தில் அமைந்த ஆட மூடிக்கலதே எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரல்களில், இளையராஜா இசையமைப்பில், மௌனராகம்.

இதமான காலை பொழுதில் இனிமையான கானங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே ஆர் அனுராதா ஆகியோர் குரல்களில் செந்தமிழ் பாட்டு பாடல். உலாவரும் நேரம் 5:16.

நேரம் 5:21. இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக தேவாவின் இசையில் ஹரிணி மற்றும் குழுவினர் குரல்களில் குஷி.

நேரம் 5:27. இதமான கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில், எம்ஜி ஸ்ரீகுமார் குரலில் என் சுவாச காற்றே.